0: ഹൈ റേഡിയോ 90 FM കേട്ടറിഞ്ഞ് കൂട്ടുകൂടാ.
1: കണ്ടക്കണ്ടെങ്കിൽ உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா
1: தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்டு தட்

தக தக தக தின தின தின நக நக நக தித்துக்கு தான தான தான திக்கிட்ட திக்கிட்ட தகின தான தாக்கு தான திக்கிட்டு டகத தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதிடபனீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறை நான் நீங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.